fun. Vula kui toi chang man nu ai la wei la er zai di wu shu wu fan chung jiang bi fan zui ping. Dan jing jing li fan chung hou di bi ka zai zi jian gong wei yin du dui suo ding shang chu. In today, Li Guangbu Dian Tai Xinwen Bao Kao Wan Le. 听众朋友们，今天我们的泰米尔榜的名称歌曲节目开始，请收听吴晓达唱的泰米尔榜的民间歌曲，请你们享受。